ஆயுதேர் மௌதோபியானே மனப்பேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா إنك أنت العليم الحكيم وتب علينا إنك أنت التواب الرحيم وتقبل منا إنك أنت السميع العليم وعلمنا من لدنك علما نافعا يا ذا الجلال والإكرام. அல்லாஹும்மா அஃப்தஹ் லனா ஹிக்மதக வன்ஷுர் அலைனா ரஹ்மதக யா தல் ஜலாலி வல் இக்ராம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاه والسلام على سيدنا محمد سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين. قال المؤلف رحمه الله تعالى ونفعنا به وبعلومه وامدنا باسراره وعد علينا ببركاته آمين يا رب العالمين.